0: ரேடியோ மக்ஃபாஸ்ட் 90.4 நாட்டுக்காருக்கு கூட்டாய். ரேடியோ மக்ஃபாஸ்ட் 90.4 டைம் செட்
1: 7 o'clock.

0: அக்காழ பாத்திரத்தில் அம்மதன் கண்ணீரோ திளச்சிருந்தோ, அங்கிலே ஞானும் கரஞ்சிருந்தோ, கண்ணு நட்டு காத்திருந்திட்டும் கண்ணு நட்டு காத்திருந்திட்டும்.
1: ஓகே சூப்பர், ஷம்சுதினிக்கா நல்ல பாட்டான கேட்டோ. அடுத்தது லிஸ் சேச்சியோட பாட்டான கேட்கும் போனது,
2: மனுஷன் மதங்களை சிருஷ்டிச்சு, மகங்கள் தெய்வங்களை சிருஷ்டிச்சு, மனுஷனும் மதங்களும் தெய்வங்களும் கூடி மண்ணு பங்கு வச்சு, மனசு பங்கு வச்சு, மனுஷன் மதங்களை சிருஷ்டிச்சு, மதங்கள் தெய்வங்களை சிருஷ்டிச்சு, மனுஷனும் மதங்களும் தெய்வங்களும் கூடி மண்ணு பங்கு வச்சு, மனசு பங்கு வச்சு, மனுஷன் மதங்களை சிருஷ்டிச்சு.
1: സൂപ്പർ ലിസ് ചേച്ചി. അടുത്തത് ആശ ചേച്ചി, എന്താ ഒന്നിലും പങ്കെടുക്കാൻ പറ്റിയില്ല, കടയിൽ തിരക്കായി പോയി എന്ന്. കുഴപ്പമില്ല കേട്ടോ, അത് സാരമില്ല, കാരണം കടയിൽ തിരക്കാണെങ്കിലും ആ സമയത്തൊക്കെ പറ്റുന്ന സമയത്തൊക്കെ വരുന്നുണ്ടല്ലോ, സാരമില്ല. അടുത്തത് ഹായ് എന്ന് പറഞ്ഞൊരു മെസ്സേജ് ഇട്ടിരിക്കുന്നത് ഇതാരാ, വിജു ചേച്ചി. ഓക്കെ രാജശേട്ടൻ, നല്ല പാട്ട് ചമക്ക് ചംചം. ഓക്കെ താങ്ക് യു രാജശേട്ടാ. അടുത്ത നമ്മുടെ ഷീജ ചേച്ചിയുടെ ഒരു പാട്ടാണ്.

0: பிரணய புஷ்பமே.
1: ஆஹா, எந்தா பாட்டு!
0: ஹிருதய சர
1: பிரணய நாயகன் முகம், பின்னணியில் கானகந்தரின் சப்தம். പാട്ട് കേൾക്കാനും കാണാനും ഒക്കെ എന്താ ഭംഗി അല്ലേ കേശവാ?